சேதத்தை மக்கி வாங்கறா. முடு முடு நான் பசையாக்காரு மௌத்தனும் ஜாதி மூரிக்கா ஹர வேலை ரக்கியாக்காரா. ஏமே கியோ புல்ல.

பிரசாத சுவைய சராவக சோத சமூக சதான கேக பிரே கர ஜோக ஜதி கே சூர சுரார்தன சோத சுதாதக சந்த சமூக அநேக மத்தி கே சாரி தேச கோ தேக ரயோ மாத கோ நா தேகித பிராண பதி கே ஸ்ரீ பகவான் கி பாய் கிருபாஹூ தே ஏக ரத்தி பனேக ரத்தி கே மாத மதாங்க ஜர ஜர சங்க அனுபவ தாங்க சுரங்க சுவாரே கோட துரங்க குரங்க சூதத் பவன கே கவுன கோ ஜாத நவாரே பாரி புஜான கே பூப